0: குரோர் இச்சி போதி வர இளையர் நரம் கபுலை கோய் போதி வர
1: திருச்சிரஞ்சி
0: ஓடி வர
1: திருச்சிரஞ்சி
0: ஓடி வர